0: கறி பொண்ணு யாரு சாஸ்திரா ராமேஸ்வரம் புழுமி ஃபவுன் பிளான் நின்று காலம் கிட்ட மாட்டேன் அமைச்சு அங்கே நீ காலோ நீ புழமாத்தா வர ஆராமி காலோ பாய்ச்சேமி கறி பொண்ணு யாரு அப்படி இங்க அவங்க சவான் இங்கே நீ ரீஃபான் அமைச்சு ஞான் இங்க ராமனி அதான் அசிஸ்டன்ஸ் அப்படி நாங்க இங்க ராமனி கரண்ட் ப்ரோக்ராம் வயா இங்க தாய் அவனு குஞ்சி கறி 30th of June 2026 அப்படி மாட்டே இங்கே உன்சாக்கராய் Options.
1: Station sponsor.
2: Want to be part of something deadly this NAIDOC week? Deadly Cup 2026 is looking for volunteers to help deliver one of the territory's biggest community events. From helping with activities, supporting teams and families, setting up, or just lending a hand on the day, we'd love to have you involved. Be part of the community, culture, and connection that makes Deadly Cup special. To get involved or to find out more, head to deadly.health. Deadly Cup 2026, Sunday, the 5th of July at Richardson Park.
3: The money calling, you know I gotta answer that.
4: Hey, I'm Bemo Baby and you're tuning in with Tebow Radio.
3: Like, the